0: லெப்டினன்ட் கர்னல் விஜயகாந்த், பட்டிகோ டிஸ்ட்ரிக்ட் கமாண்டர். எதிர்பார்க்க ஏற்பட்டு நேரடி மோதல்ல வீரச்சாவடைந்தார்.
1: சரி, ஆகுது சார்.

0: லெப்டினன்ட் கர்னல் விஜயகாந்த், பத்திகுளா டிஸ்ட்ரிக்ட் கமாண்டர். எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட நேரடி மோதலில் வீரச்சாவடி.
1: பெரிய உபகாரம்.
0: நன்றி. மெத்தனை வாழ்க்கை.

0: எப்படின்னு கேனல் விஜயகாந்த் பெட்டிகோ டிஸ்ட்ரிக்ட் கமாண்டர். தெளிவாக நம்ம ஏற்பட்டு நேரடி மோதல்ல இருக்காங்க.
1: நன்றி.